மகள் தினம் வாடி மகளு சர்வ சர்வம் சகா சக்கரபாலன சேயம் சர்வ சர்வம் மகா சக்கரபாலன சேயம் நடிப்பின் சகலிகின நாயகுலுனு.